0: மன்னிர் ரியசோனி என்று.
1: இங்கே சாப்போனிக்கு ஆட்டோர்ப்பு ஞாபகம் சிது ரிங்கிட்டு தேவாகும் புற்று.